ஜாசுக்கும் முனிவர் ரட்டை சுர நறுக்கரே விழா சோசுக்கு சஹஜே பாயியே சத்குரு சங்கதியா ஏக ஜீவ ஹை ஏக நாம ஹை ஏக ஹை சாஹிப் பியார்